0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ईशते नियामकः यस्तु सोऽन्यः सः अस्माद् अन्यः अन्यः कश्चन वर्तते. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்ஷயிதும் வாக்கியானி உதாக்ரியதே பரமாத்மனா. சுவாதந்திரியம் அஸ்தி இது தர்ஷயிதும் வாக்கியானி உச்சந்தே.
1: அத்ர போக்தா போகியம்
0: பிரேரிதா இத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம் சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி பிரேஷ்யஹ ந பவதி பிரேஷகஹ வர்த்ததே. சர்வம் சர்வம் அன்யம் பிரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகேவ தனுசாரேண பிரவர்த்தனேவ அன்யம் நியோஜயதி. சர்வம் அன்யம் நியோஜயதி இத்துக்தே அயம் அன்யேன ந நியுக்தா இது லப்யதே. அவரே நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே. தத்தர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதேவ அக்ரே.
1: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன சுதந்திரத்வம் சித்தம்.
0: ஸ்பஷ்டம். ஜடானாம் ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
1: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம். பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன பிரம்மணஹ சர்வ கர்த்ருத்வ சித்திஹி.
0: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
1: ஸ்வாபாவிக
0: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹ சொல்றது இல்லையா? சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வர்த்ததே. அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி. தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி அப்படி இல்ல. அது அது இது ஒரு காரணத்துவம் ஒரு செகண்ட் லெவல் அப்படி கிடையாது. அது இது சர்வம் பிரதி காரணம் இத்யுக்தே இன்னும் மகாத்மியம் ஜாஸ்தி தானே. இது அசாதாரண அது சாதாரண காரணம் இது அப்படி
2: பிரேரிதாரம் இது ரிகாரம் தப்பு.
0: பிரேரிதா பிரேரிதாரு பிரேரிதாரஹ நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா? சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகீ சக்தி ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம் சர்வதா பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி. இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது. வந்ததா இருந்தா போவோம். இந்த ஆதே சக்தி தெரியுமா? ஆதே சக்தி அது தீபிகையில இருக்கு. ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதே சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதே சக்தி ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகள் சக்தியை ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையில ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே தான் அங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி. தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமா சக்தியை ஒத்துட்டிருக்கார் மீமாம்சகர். ஒன்னு வந்து ஸ்வாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி. சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. சக்தி துவேதா சகஜ சக்தி ஆதேய சக்தி இது இது இது ரெண்டும் ஜன்யந்தான். பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்தி சா சகஜ சக்தி. வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா? வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்ததில்ல. வண்ணவு யா சக்தி சுபாவதாக வர்த்ததே. அதா சா சகஜ சக்தி இத்தியுச்சது. ஆதே சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி. தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஸ்வாபாவிக ஆதே சக்தி ஆதீயமானா சக்தி. ஆதீயதே இத்தியுக்தே கொண்டு வர்றது அர்த்தம். தது அதிருஷ்டம் அப்படி ஆதே சக்தி இத்தனை மீமாம்சகை வியவகிரியதே. வீஹியாது பிரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே. வீஹியாது பிரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே. இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத். தரி பிரோக்ஷணேன உற்பன்னம் அதிருஷ்டம் தது ஆதே. அது ஒரு சக்தி, அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது. அந்த பிரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே செய்தேவோ தசிய அக்ரே உபயோக அந்நதா தசிய. இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா? எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்கார அக்கிரியந்த பிரதமதா. எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷ உற்பத்தி அதிருஷ்ட

ஈழ்யஶ்ச சிவந்த்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ்ஸ.

வீரன் தேவகா மஞ்சஜானத்வஷ்டுரர்வா ஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோ கர்த்தாராமிஹ யக்ஷி ஹோதஹ அஸ்வோ க்ருதேனத்மன்யா ஸமக்த உபாதேவா ருதுஷ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானாவகத்யா இஷுதிஸ் சங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நினத்தோ ஜயதி ப்ரசூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சன்னத்தா பததி ப்ரசூதஃ யத்ரா நரஸ் சஞ்ச

அக்னே சாஇவ ஸ்ரீ நிஷோ யாதந்தே யதா க்ஷீஷுர் திவ்யம் அஜ்மமஸ்வாஹ தவ ஸரீரம் பதயிஷ்வர்வந்தவா சித்தம் வாதா இவ த்ரஜீமானே.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க் யூ. ஓம் நம சிவாய.
2: ஸ்ரீ

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashya, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: అన్యప్రేష్యతా కార్పణ్యరహితత్వేన వశీకృత స్వేతర సకల వస్తుత్వం స్వాతంత్ర్యం.
3: తతః పూర్వం కిమత్తం
4: అనాదిబోధత్వం
3: నిరూపితం స్వతసిద్ధ నిరతిశయ జ్ఞానవత్వం అనాదిబోధత్వం ఇది ఉత్తమం. స్వరూపానందానుభవ సాధనం అంతఃకరణం. అత్ర కించిత్ పాఠభేదః దృశ్యతే. సాధనం బాహ్యకరణ నిరపేక్షం అంతఃకరణం అస్తు. జ్ఞానం తద్ అనాదిసిద్ధమేవ. అతః అనాదిబోధం బ్రహ్మ సంసార నివర్తకస్య జ్ఞానస్య అనాదిసిద్ధత్వాత్ నిత్య నివృత్త సంసార దోషం శాంతి సమృద్ధం అమృతం ఇతి శ్రూయతే. తస్య వ్యాఖ్యానం జాతం. ఇదానీం స్వాతంత్ర్యం. అన్యప్రేష్యతాకార్పణ్యరహితత్వేన స్వవశీకృత ఇతర శ్వేతర సకల వస్తుత్వం. అర్థం ప్రియదాలియా, తత్ కారణం స్వాతంత్ర్య కారణముక్తం. స్వాతంత్ర్యస్య లక్షణం తు ఇదమేవ. స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. ఎల్లా వస్తుక్కళం తనకు అధీనమా వశీకృతమా ఇరుకునా పరమం స్వాతంత్ర్యం. ఇది స్వ ఇతర సకల వస్తు స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు ఏన సహ స్వవశీకృత సకల వస్తు శ్వేతర సకల వస్తు. తస్య భావ స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం. విగ్రహంలో గౌరించుకో అవదా సంస్కృతం వరు. అన్యప్రేష్యత కార్పణ్యరహితత్వేన, అది హేతు, స్వాతంత్ర్య హేతు. అన్య నియమ్యత ప్రేష్యత, ప్రేష్యత నా ఇన్నొరుత అన్యన నియమ్యతే అర్థం. అన్యన నియమ్య ఇల్ల అన్యన నియమ్యమా ఇందాల్ నాకు అన్యాధీనత భవతి. కార్పణ్యం నా దైన్యం, దైన్యం త్రియత కృపణస్య భావ. కృపణ ఇత్యుక్తే కృపణ ఇది బహుషు అర్థేషు ప్రయుజ్యతే. సాధారణమా కృపణ ఇది కిం తుచ్ఛః ఇది వా తదప్యస్తి తస్మిన్నపి అప్యస్తి. నామ ఇతి
4: నామత్వం ఆత్మనామ
3: నామాతి కృపణస్య ఇది అత్యంతం కిం స్వల్పేషు విశేషు కిం పంచయతి ఇత్యాది భవతి ఖలు. తస్మిన్ అర్థే ప్రయుజ్యతే. తత్సర్వం వినాపి యః అన్యస్మై ధనం నైవ దదాతి సః కృపణ ఇత్యపి ఉచ్యతే. మైసర్ ఇంగ్లీష్ లో ఇల్లియా తమిళ ఎన్న వార్త ఇరుకు కంజన్ సొల్వారు. సెల్ఫిష్ సెల్ఫిషా ఇరుకుదార్థన ఆస్మిన్ అర్థే కృపణ ఇత్యస్తి. పొదువా ఒక దీననా ఇరుకరవనే కృపణం సొల్వదుండ అయ్యో భావంలా అప్పుడు ఇంకా కృపణ. అన్యప్రేష్యత కార్పణ్యరహితత్వేన, ఇప్పు అన్యప్రేష్యత ఇరుదా కృపణనా ఇరుకు. కార్పణ్యం కృపణస్య భావ కార్పణ్యం, అది ఇల్లామ ఇరుకరదనాల పరమాత్మన స్వవశీకృత శ్వేతర సకల వస్తుత్వం భవతి తదేవ స్వాతంత్ర్యం.
4: శ్వేతర సకల వస్తు
3: స్వేన వశీకృతం శ్వేతర సకల వస్తు
4: యస్య
3: స్వస్య కిమర్థం వశీకరణం కర్తవ్యం స్వం స్వ
4: తర్హి శ్వేతర ఇది కిమర్థం స్వవశీకృత సకల వస్తు
3: పర్యాప్తం.
4: స్వవశీకృత సకల వస్తు
3: వశీకృత సకల వస్తుత్వం ఇత్యేవ పర్యాప్తం. చింతా నాస్తి స్వరూప కీర్తనం తావదేవ నాస్తి. స్వ ఇతరదేవ స్వేన వశీకర్తం శక్యతే. స్వం స్వేన వశీకర్తం నశక్యతే. కిం తదపి స్వం నాస్తి ఖలు ఇంద్రియం స్వస్వా భిన్నం ఖలు. యహ వశీకరోతి తదపేక్ష భిన్నమేవ అన్యథా కర్తృకర్మ విరోధో భవతి. తద్ లోకే కదాచిత్ ఔపచారిక ప్రయోగాః భవంతి. నాను ఎన్నే నిగ్రహం పండి వచ్చిరుకే అప్పుడు ఇలా చూడవాంగ తత్ ఔపచారిక ప్రయోగ తావదేవ.
4: భూధాతవ అర్థ స్వయమేవ సంధరతి ఆత్మానం ఆత్మ
3: కించిత్ ఔపాధిక భేదం స్వీకృత్య ఉచ్యతే. ஆத்மனைவ ஆத்மன ஆத்மானம் ஆத்மைவ ஹி ஆத்மா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகம் தான் எடுத்துக்கணும். ஔபாதிக பேதம் ஸ்வீகரித்தா அவசியம் அபேட்சதே. ஆத்மானம் பசியாமி, இது தர்ப்பணத்துல அகம் ஆத்மானம் பசியாமி சொல்றது இல்லையா, என்ன அர்த்தம்? பசியாமின்னு சொன்னா அகம் தரிசன கர்த்தா, அகம் ஆத்மா தரிசன கர்ம தூ சரீரம், ஏதோ ஒரு பேதம் இருக்கு இல்லாம முடியாது. அஜௌ அநாதிபூதம் ஜீவஸ்து ந சிருஜ்யமான, ஜீவஸ்து பரமாத்மனஹ சிருஷ்டிர்ந அநாதி ஷரீரஸ்யேவ ஸ்ருதி ஜீவஸ்து ஸ்ருஷ்டஸ்யேத் சாதித்வமாகதம் கலு தன்னேஷ்யதி பூர்வமேவ உக்தம். ஜீவஸ்ய அநாதித்வம் வக்தவ்யம் ஈஸ்வரஸ்யாபி. ஞ அஜ்ஞௌ ஞஸ்ச அஜ்ஞஸ்ச
4: ஸஹ ஈஸ்வரஸ்ய
3: ஞஹ ஞஹ சர்வஜ்ஞஹ இதி உச்யதே கலு, அந்த சர்வா விட்டா கூட ஞஹ என்ன வித்தியாசம்? சொன்னால் படுத்து தூங்குற இடம் அது போக்யமா இருக்கும். பொதுவா சொல்லும் பொழுது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, சுக துக்கம் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சாஸ்திர பரிபாஷை. அது சுக சாட்சா்காரத்துக்கும் துக்க சாட்சா்காரத்துக்கும் போகம்னு பேர் வச்சிருக்கு சாஸ்திரத்துல, அது பாரிபாஷிகம். வஸ்துகத்தியா சப்தசிய வாச்சியார்த்தா சக நாஸ்தி, போகோ நாம சுக சாட்சா்காரே போக. சப்தசிய சக்தியர் அந்யா சாஸ்திரே பரிபாஷையா அந்யா பிரயோக கிரியதே, அது விவரிக்கணும். தீபிகையில் இருக்கு இல்லையா, தீபிகையில் இருக்கு சுகாத்தி உபலப்தி சாதனம் இந்த அங்க இல்ல இங்க வருது. ஷரீர லட்சணம் உத்தம் ஆத்மன போகாயதனம் ஷரீரம் எதவச்சேன ஆத்மனி போகோ ஜாயதே தத் போகாயதனம். அனந்தரம் இயம் பங்கி சுக துக்க அந்ய போகோ நாம சுக துக்க அந்யதர சாட்சா தத்ர ததா விவக்ஷா வர்த்ததே. தாவதீவர் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு, துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கும் போகம்னு பேரு. சரீரஸ்ய லட்சண கதன காலே ததா விவக்ஷா வருது. அந்த போக சப்தத்தினுடைய வாச்சியார்த்தம் நினைக்காத, போக சப்தத்தினுடைய லோகத்துல துக்கம் அனுபவிக்கிறவனே போகின்னு சொல்ல மாட்டான், சுகமா இருக்கிறவன் தான் போகின்னு சொல்லுவா இல்லையா. அஸ்து போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ.
3: இதம் ஏகத கிஞ்சித் கிஞ்சித் வாக்கியம் உதாகிருதம், பூர்ணம் வாக்கியம் அத்த நாஸ்தி. இது இது ஸ்வேதாசதர வாக்கியம், இது ஸ்ருதி ஸ்வேதாசதர உபநிஷத் வாக்கியம். போக்தா போஜ்யம் பிரேரிதாரஞ்ச மத்துவா சர்வம் புரோக்தம் த்ரிவிதம் பிரம்மமேதத இத்யஸ்தி. சர்வம் பிரம்ம இது வர்த்ததே, பரந்து கிம் தத்ர விபாக கிருதா. போக்தா போக்யா பிரேரிதார, பிரேரிதா பிரேரிதார இல்ல பிரேரிதா, போக்தா இருக்கு போக்யம் இருக்கு, தத்ர பிரேரகா கஷ்டன வர்த்ததே. தத்ர பிரேரக பரமாத்மா இது பிரேரக இத்தியஸ்ய கோர்த்தா தத்ர பிரவர்த்தக தஸ்ய தஸ்ய ஃபலானுசாரேண கர்மானுசாரேண தஸ்மின் தஸ்மின் விஷயே தம் பிரவர்த்தயதி பரமாத்மா இது பிரசித்தம். தத்ர அஸ்யாம் ஸ்ருதௌ உக்தம் போக்தா போக்தா அனுபவிக்க கூடியவன் அந்த ஜீவன் போக்யம் விஷய. இந்த தர்க்க சங்கிரகத்திலையும் புனஸ்திரிவிதான்னு பிரிக்கிறது இல்லையா, சரீரம் இந்திரியம் விஷயான்னு, அது எப்படி அந்த பிரிவு வருதுன்னா போக்தா தத்ர ந ஸ்தாபிதா, போக்தா து ஆத்மா, ஆத்மான் ஆத்மானம் விஹாய அந்யஸ்ய கலு விபாக கிரியதே. அது பிருத்திவியா இருக்கட்டும் ஜலமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், வெளியில் இருக்கிற பதார்த்தம் தானே ஆத்மா இல்ல, அது மூணு விதமா பிரிச்சிருக்கு, பிரிச்சு வச்சிருக்கு. போக்கிய ரூபமா இருக்கு, போக சாதனமா இருக்கு, விஷந்தோ இந்திரியம், இந்திரியம் கரணம், சரீரம் அத்த போகாயதனம், போக்யம், போக்யம் போகாயதனம் போக கரணம், விஷய விஷய போக்ய, இந்திரியம் போக கரணம், சரீரம் போகாயதனம், எதவச்சேதன போகோஜாயது, அப்படி அது பிரிச்சிருக்கு. சரீரம் இந்திரியம் விஷயா, அது எதுவா இருந்தாலும், இந்த பிருத்திவியாகட்டும் ஜலமாகட்டும் எதுவா எந்த பதார்த்தமா இருந்தாலும் வெளி பதார்த்தங்கள் மூணு ரூபத்திலும் நிக்கிறது. இந்திரிய ரூபமாகவும் நிக்கிறது, அது போக்கிய ரூபமாகவும் நிக்கிறது, என்னன்னா போகாயதன ரூபமாகவும். நமக்கு மூணு விதமா நமக்கு உபயோகப்படுறது அர்த்தம். இந்த போக்தாவுக்கு பிருத்திவி என்ற பூதம், இந்த போக்தாவுக்கு ஜீவனுக்கு மூணு விதமா உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த கன்செப்ட்ல அது மூணா பிரிச்சிருக்கு, போக்தா, போக்யம், பிரேரிதா, பிரேரிதா பரமாத்மா இது அஸ்தி.
4: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ,
3: வித்யா வித்யே ஈஷதே யஸ்து சோன்யஹ, யஹ வித்யா வித்யே ஈஷதே, அந்த ஜீவனுக்கு வரக்கூடிய ஞானத்தையும் அவித்யையையும், வித்யையையும் அவித்யையையும் கண்ட்ரோல் பண்றவா ஈஷதே நியாமக, யஸ்து சோன்யஹ சஹ அஸ்மாத் அன்யஹ, அன்யஹ கஷ்டன வர்த்ததே. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் பிரதர்சயிதும் வாக்கியானி உதாகிரியதே பரமாத்மனா, சுவாதந்திரியம் அஸ்தி இது தர்சயிதும் வாக்கியானி உச்சந்தே. பிரேரிதா இத்தத்ர சுதந்திரத்வம் தஸ்ய உக்தம், சர்வஸ்ய அஸ்தி பிரவர்த்தக சஹ தரிஹி அன்யேன அப்ரவர்த்தியஹ பவதி ப்ரேஷ்யஹ ந பவதி ப்ரேஷகஹ வர்ததே, சர்வம் சர்வம் அன்யம் ப்ரேஷயதி நியோஜயதி தத்தத் சுக துக்க போகே வா தனுசாரேண பிரவர்த்தனே வா அன்யம் நியோஜயதி, சர்வம் அன்யம் நியோஜயதி இத்தியுக்தே அயம் அன்யேன ந நியுக்தா இது லப்யதே, அவரை நியமனம் பண்ணக்கூடிய இன்னொரு சக்தி கிடையாது. தர்ஹி அனேன தத்ராபி அன்ய பிரேஷ்யத்வம் நாஸ்தி இது லப்யதே, தத்ர்த்தம் தாதுஷ வாக்கியானி உதாரணத்தானி தாவதேவ அக்ரே.
4: இத்யாதிஷு பிரம்மணஹ ஜடா ஜட ஜடா ஜட பிரபஞ்ச பிரேரகத்வேன ஸ்வதந்த்ரத்வம் சித்தம்,
3: ஸ்பஷ்டம்.
4: ஜடானாம்
3: ஜடானாம் அஜடானாம் அஜடாஹ ஜீவாஹ
4: ஜீவானாம் பிரேரகத்வம் சித்தம், பிரபஞ்ச சர்வ விஷய ஸ்வாதந்திரியேன பிரம்மணஹ சர்வகர்த்ருத்வ சித்திஹி,
3: ஸ்பஷ்டம். சர்வ விஷயகம் ஸ்வாதந்திரியம் அஸ்தி இத்யுக்தே சர்வத்ர கர்த்ருத்வம் அஸ்தி இத்யர்த்தஹ.
4: ஸ்வாபாவிக
3: சாதாரண கர்த்தா ஈஸ்வரஹன் சொல்றது இல்லையா, சர்வத்ர சாதாரண கர்த்ருத்வம் வருது, அசாதாரண கர்த்தாரஹ அன்யே பவந்தி அயம் தூ சாதாரண கர்த்தா. இந்த சாதாரண கர்த்தத்வம் இத்யுக்தே பாலானாம் ஏவம் பிரமோ பவதி, தர்க்க சங்கிரகம் படிக்கும் பொழுது சாதாரண காரணம் ஒரு ஒரு அது ஒரு செகண்ட் கிளாஸ் காரணம் மாதிரி, அப்படி இல்லாத மகாத்மியம் ஜாஸ்தி
4: தானே,
3: சுவாபாவிகம் அலுப்தசக்தித்வம், நமக்கு அப்பப்ப சக்தி போயிடுறது, திருப்பி ஆர்ஜனம் பண்ணணும் இல்லையா. சரீரே சக்தி கதாச்சித் ரோகாதினா நஷ்யதி புனஹ அநேதவ்யம் அன்ய அநேக ஸ்பஷ்டம். தர்ஹி அஸ்ய யஸ்ய து ததா ந பவதி தஸ்ய ஸ்வாபாவிகி சக்தி, ஸ்வாபாவிக சக்தித்வம் அலுப்த சக்தித்வம்
4: சர்வதா
3: பவதி தஸ்ய லோபோ நாஸ்தி
4: ததா ஹி ஸ்ரவணம்.
3: அதுக்கு இது பிரமாணம் காமிக்கணும் இல்லையா, ஸ்ருதி சொல்றாரு.
4: பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞான பலக்ரியா ச,
3: பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே அஸ்ய பரமாத்மனஹ சக்தி பரா உத்கிருஷ்டா விவிதா விவிதா ஏவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி, இன்னொரு காரணத்தினால வந்தது கிடையாது, வந்ததா இருந்தா போவோம், ஸ்வதஹேவ அஸ்தி. இந்த ஆதே சக்தி தெரியுமா, ஆதே சக்தி அது தீபிகையில் இருக்கு, ஆதே சக்தி ந பதார்த்தாந்தரம் இது தத்ர விசாரம் கரோதி. ஆதேய சக்தி ஸ்வாபாவிக சக்தி ஆதேய சக்தின்னு ரெண்ட சக்தியை பிரிக்கிறார். பொதுவா இவ தார்க்கிகால் சக்திய ஒத்துக்கிறது இல்லை இல்லையா, சக்தி இருந்த பதார்த்தாந்தரம் நியாயபோதனையிலே ஆரம்பத்திலேயே வருது. சக்தி நாங்கீக்கிரியதே மீமாம்சகாக அங்கீகுவந்தி ஏதே நாங்கீகுவந்தி தசிய கண்டனம் குவந்தி தத்ர துவேதா தத்ர ஸ்வாபாவிக சக்தேரேவ தத் வன்னௌ தாஹானுகூலாய சக்தி சா ஸ்வாபாவிக சக்தி. ரெண்டு விதமான சக்தியை ஒத்துருக்கார் மீமாம்சகர், ஒண்ணு வந்து சுவாபாவிக சக்தி, இன்னொன்னு ஆதேய சக்தி, சகஜ சக்தி ஆதேய சக்தி இது நாமகரணம் குவந்தி. சக்திஹி த்வேதா சஹஜ சக்திஹி ஆதேய சக்தி. இது இது இது ரெண்டும் ஜன்யம் தான். பரந்து கிம் பவதி வன்னௌ யா சக்திஹி சா சஹஜ சக்தி. வன்னியோடு சேர்ந்தே வரக்கூடிய சக்தி இல்லையா, வேற ஏதோ ஒரு காரணத்தினால திருப்பி கொண்டு வந்து சேர்த்தது இல்ல. வன்னௌ யா சக்தி சுபாவதாக வருத்தது அதான் சா சஹஜ சக்தி உச்சது. ஆதேய சக்தியினால் காரணேன புத்திபூர்வகம் உற்பாதிதா சக்தி இத்தியாதிகம் பவதி தத்ர சாமர்த்தியம் உற்பாத்தியதே உற்பாத்தியமானம் சாமர்த்தியம் ஆதேய சக்தி ஆதீயமானா சக்தி ஆதீயதே இத்துக்தே கொண்டு வர்றதுன்னு அர்த்தம். தது அதிருஷ்டம் அப்படி ஆதேய சக்தி இத்தனை மீமாம்சகை வியவகிரியது. ரீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே. ரீஹியாது புரோக்ஷணேன அதிருஷ்டம் ஜாயதே. இயம் இதம் அதிருஷ்டம் பூர்வம் நாஸ்தி நாசீத். தரி புரோக்ஷணேன உற்பன்னம் அதிருஷ்டம் தது ஆதே அது ஒரு சக்தி அதுக்கு ஒரு ஒரு சாமர்த்தியம் கிடைக்கிறது. அந்த புரோக்ஷணேன ஜாயமானம் அதிருஷ்டம் வர்த்ததே செய்தே தசிய அக்ரே உபயோக அந்நா தசிய. இப்ப இந்த சம்ஸ்காரங்கள் சொல்றது இல்லையா, எத்தனையோ சம்ஸ்காரங்களுக்கு பகுவிதா சம்ஸ்காராக கிரியந்தே. பிரதமதா எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அந்தந்த திரவியங்களுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தேன கஷ்டன சக்தி விசேஷா உற்பத்தி அதிர்ஷ்ட ரூபா. இதன் சர்வம் ஆதேய சக்தி மீமாம்சகேன உச்சது. தது ரெண்டு விதமான சக்தி துவயமபி உற்பத்தியமானமேவ சகஜ சக்தியா இருக்கட்டும் ஆதேய சக்தியா இருக்கட்டும் தது இதானி வன்னௌ சகஜ சக்தி உச்சதே. பரந்து ததபி உற்பத்தியதே கலு இதா வன்னிர் உற்பத்தியதே வன்னேரேவ உற்பத்திரஸ்தி. அஸ்மாகம் இதானிம் அஸ்மாகமபி ஆத்மனி அநேகே சம்ஸ்காராக கிரியந்தே தேன சக்தயஹ உற்பத்தி சா சர்வாபி ஆதேய சக்தி. கர்மானுஷ்டானேன ஆத்மனி அதிருஷ்டம் ஜாயதே இத்துக்கு ஆதேய சக்தி சா. அந்த அதிருஷ்டத்துக்கு ஆதேய சக்தி மீமாம்சகால் பேர் வச்சிருக்கா. ஷோடச சம்ஸ்காராக கிரியந்தே தேன ஆத்மா சம்ஸ்கிரியதே. இது இது எப்படி வந்ததுன்னா ஆதேய சக்தி அது வந்த வந்திருக்கக்கூடிய சக்தி வந்து திருப்பி போயிடும். இதன் சிரமம் ஏன் பிரசங்காது உத்தம் தாவதே வயம் அநேக விஷய அவகந்தவியா இது கிருத்வா அத்த அபேட்சா நாஸ்தி அஸ்ய பரமாத்மன யா சக்தி ஆதேய சக்தி நாஸ்தி ஸ்வாபாவிகி சக்தி
4: ஞான பல கிரியா
3: அத்த ஸ்வாபாவிகி சக்தி இது வக்தும் சக்கியதே தோஷம் நாஸ்தி. பரந்து ஸ்வாபாவிகி சக்தி அப்படி ஜன்யா பவதி வன்னேஹ குத வன்னிரேவ ஸ்வாபாவிகி நாஸ்தி கலு வன்னேர் ஜன்யத்வாத் வன்னேர் சக்தி அப்படி ஜன்யா பவதி எதுபி சா ஸ்வாபாவிகி பரந்து ஜன்யா பவதி குத வன்னேஹ ஜன்யத்வாத் அத்த தூ பரமாத்மன சக்தி ஸ்வாபாவிகி பரந்து ந ஜன்யா குத பரமாத்மன அஜன்யத்வாத் பரமாத்மன அஜத்வாத் தத் சக்திர் அபி அஜா அக்ரே
4: கதாச்சிதபி ந நிர்விசேஷத்வம் இத்யனேன சித்தம்.
3: அனேன கிம் சூசிதம் அத்வைதமதம் ஒத்துக்கிறதில்லை நிர்விசேஷத்வம் கதாபி நேஷ்யதே அஸ்மாபிஹ இதி சித்தம். சிதசித் பிரபஞ்ச விசிஷ்டத்வமேவ பரமாத்மனஹ ஸ்வரூபம் இதி ஸ்வீக்ரியதே.
4: சக்தே பரிணாம அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்வம்
3: அத்ர ஏக ஏக ஏகம் க்ஷணம். சிதசித் பிரபஞ்ச ரூப சக்தின்னு சொல்றார் இல்லையா, பிரபஞ்ச அனுகூல சக்தி தானே சொல்லணும். சக்தேஹ பரிணாம இது கிருத்வா பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய எவம் வியவஹார கிருதா. சிதஜித் பிரபஞ்ச பிரபஞ்ச ஏவ சக்தி இத்யுக்தே தத்கதம் போஹ பிரபஞ்ச சக்தேஹ காரியம் கலு அதா தரி பிரபஞ்ச அனுகூல சக்தி இது லேகனீயம் ஆசீத் இது அஸ்மாகம் சங்கா பவதி சத்யம். பரந்து ஏவம் பி லிகிதும் சக்யதே பரிணாம பரிணாமினோ அபேதம் ஆலோச்சிய ததா லிகிதம் இது மந்தவ்யம். அச்சிதாத்மகம் ஆதாய பரிணாமம் வக்தவ்யம் தத்விஷயே கிஞ்சித் சாஸ்திர விசாரம் அக்ரே பவிஷ்யதி கதம் பரிணாமம் இத்யாதிகம் ந உபபாதிதம் ஏதாவதா பஸ்யாம அக்ரே ஆகமிஷ்யதி.
4: அபரிச்சின்ன சக்தி விசிஷ்டத்வம் அனந்த சக்தி
3: அது ரெண்டும் ரெண்டும் சேர்த்து சொல்லணும் போல இருக்கு. இந்த அச்சிதம் சோபி கஷ்டன் அபேட்சதே தத்ர
4: மாயா
3: பரிணாமார்த்தம் மாயாயா அத்வைத ரீத்தியா து அஸ்மாகம் ஜட ரூபாய மாயாயா சர்வதா சைதன்யம் நேஷ்யதே மாயாயா ஜட சக்தி ரேவசா பரமாத்மனா சக்தி இத்துச்சதே பிறந்து ஜடாத்மிகா இவ ஆகரேஷு சர்வம் எல்லாமே தெரியுது. அது நம்மளே அது அந்தந்த தரிசனத்துக்கு எது சரியா இருக்குமோ அப்படி அது செட்டிங் பண்ணணும். அது இந்த லலிதா சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாரு, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, ரெண்டுமே சேர்த்து போட்டுருக்க. சிச்சக்தின்னு இருக்கு, ஜடசக்தின்னு இருக்கு. என்ன பண்றது, சிச்சக்தி சேதனா ரூபா ஜடசக்தி ஜடாத்மிகா, திரட்டம் எப்படி ஆமா.
4: அப்படி சின்ன சக்தி விசிஷ்டத்துவம் அனந்த சக்தித்துவம்,
3: அத இப்ப ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இந்த சக்தியே ஒரு ஸ்திரீ ரூபமாக வர்ணனம் பண்ணி உபாசனைக்காக அப்படி பண்றது, அது இருக்கட்டும்.

ஸ்வஷ்டாஹ வீரன் தேவகாஹ மஞ்சஜான த்வஷ்டுரர்வாஹ ஜாயத ஆசுரஸ்வாஹ த்வஷ்டேதம் விஸ்வம் புவானஞ்சஜான பஹோஹ கர்த்தாராமிஹ யக்ஷிஹோதஹ அஸ்வோ க்ருதேனாத்மன்யாசமக்த உபாதேவாஹ ருதுஷஃ பாதா ஏது வனஸ்பதிர்தேவலோகம் ப்ராஜானன் அக்னினா ஹவ்யாஸ்வாதிதானி வக்ஷதே.

யமேனா தத்தன் த்ரித ஏனமாயு நகிந்திரா ஏனம் பிரதமோ அத்யாதிஷ்டதே கந்தர்வோ அஸ்ய ரஷநாமா க்ருப்ணாத் சூராதஷ்வம் வசவோ நிராதஷ்ட அசியமோ அஸ்ய ஆதித்யோ அர்வன்னசி த்ரிதோ குஹ்யேன வ்ரதேனா அசி சோமேன சமயா விவ்ருக்த ஆஹுஸ்தே த்ரீணி திவி பந்தானானி த்ரீணீத ஆஹுர் திவி பந்தானானி த்ரீண்யப்சு த்ரீண்யந்தஸ் சாமுத்ரே உதே வாமே வரோ நஷ்சந்த்ஸ்யர்வன்யத்ரா ஆத ஆஹுஃ பாரமஞ்சனித்ரம்

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவா சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யஶ்ருங்கோயோ அஸ்ய பாதா மனோ ஜவா அவார இந்திரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே.

அக்னேசீவ்ஸ்ரீநிஷோ யாத்தேயீஷோர்மஸ்வரீரம் பதயிஷ்வர்வந்தவாச்சித்தம் வாத்த இவ்ரஜீமான.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. டியர் லிஸ்னர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் பிருஹதாரண்யகம், பிரசன்டட் பை கைவல்யானந்த சுவாமிகள். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: Sri Krishna.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 91. தேங்க்யூ.

மஹத்பிர்விஹிதைஸ்ஸத்யைஹ சித்தைஸ் சர்வார்த்த சாதகைஹ ருஷினா தண்டினா பக்த்யா கிருதைர் வேத கிருதாத்மனா யதோக்தைஸ் சாது பிக்ஷாதைஹ முனிபிஸ்தத்வதர்ஷிபிஹ ப்ரவரம் ப்ரதமம் ஸ்வர்க்யம் சர்வபூதஹிதம் சுபம் ஸ்ருதைஸ் சர்வத்ர ஜகதி ப்ரஹ்மலோகாவதாரிதைஹ சத்யைஸ் தத்பரமம் ப்ரஹ்ம ப்ரஹ்ம ப்ரோக்தம் சநாதனம் வக்ஷே யது குலஸ்ரேஷ்ட ஸ்ருணுஷ்வாவஹிதோ மம வரயைனம் பவந் தேவம் பக்தஸ்த்வம் பரமேஸ்வரம் தேன தே ஸ்ராவயிஷ்யாமி யத்தத் ப்ரஹ்ம சநாதனம் நசக்யம் விஸ்தராத் க்ருத்ஸ்னம் வக்தும் ஸர்வஸ்ய கேனசித் யுக்தேனாபி விபூதீனாம் அபி வர்ஷசதைரபி யஸ்யாதிர் மத்யமந்தம் ச சுரைரபி நகம்யதே கஸ்தஸ்ய சக்னுயாத் வக்தும் குணான் கார்ஸ்ன்யேன மாதவாம் கிந்து தேவஸ்ய மஹதஹ சங்க்ஷிப்தார்த்த பதாக்ஷரம் சக்தி தஷ்சரிதம் வக்ஷே பிரசாதாத் தஸ்ய தீமதஹ அப்ராப்யது ததோனுஜ்ஞாம் நசக்யஸ்தோதுமீஸ்வரஹ யதா தேனாப்யனுஜ்ஞாதஹ ஸ்துதோ வைஸ ததா மயாம் அநாதிநிதனஸ்யாஹம் ஜகத்யோனிர்மஹாத்மனஹ நாம்நாம் கஞ்சித் சமுத்தேசம் வக்ஷ்யாம் யவ்யக்தயோனினஹ வரதஸ்ய வரேண்யஸ்ய விஸ்வரூபஸ்ய தீமதஹ ஸ்ருணுநாம்நாம் ச யக்ருஷ்ணா யதுக்தம் பத்மயோனினாம் தசநாம ஸஹஸ்ராணி யான்யாஹ ப்ரபிதாமஹ தானி நிர்மத்ய மனசா தத்னோ க்ருதமிவோத்ருதம் கிரேஸ்ஸாரம் யதா ஹேம புஷ்பசாரம் யதா மது க்ருதாத்ஸாரம் யதா மண்டஹ ததைதத்ஸாரமத்புதம் சர்வ பாபாபஹமிதம் சதுர்வேத சமன்விதம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
0: Om Namah Shivaya. You're listening to shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya. Upon hearing this announcement, please contact us immediately at shaivam@shaivam.org. This radio service has been moved to a new address and the service at this address will be discontinued shortly. Therefore, please contact us immediately at shaivam@shaivam.org. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
2: Om Namah Shivaya.